சபரிவானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

0: கோபம் ஒரு நிமிடத்தில் உருவாகலாம், ஆனால் அதன் தாக்கம் ஒரு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கலாம்.
1: டிஜிட்டல் யுகத்தில் தகவல்களை மட்டுமல்ல மனிதத்தையும் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்.
2: என்ன நேயர் சொந்தங்களே, இன்று சபரியின் தினம் ஒரு குரல் பகுதியில் நமக்கு அளித்த செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக படம் காத்திருக்க நேரமில்லை. பாடல் காட்டில் ஒரு காடைக்கு நான் கண்ணி வச்சேன் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். கரூர் மாவட்டம் மாவடன் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்களுக்காக பாடல்.

0: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கைகூப்பி வணங்கி நிற்கிறார். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும் வாருங்கள். வணக்கம் அறிவிப்பாளர் அவர்கள் பக்தி பாடலுக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கை கூப்பி வணங்கி நிற்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். ஓம் சரவண பவ என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வணக்கம் கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க முருகன் இல்ல முருகா என்று தேன்மொழி முருகன் அவர்கள் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அழகான பாடல் என்று சிறப்பு நன்றி. கிரேட் என்றும் அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் சேதியை நான் கேட்டேன் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வணக்கம் செய்தியோடு வராரு. தேன்மொழி முருகன் அவர்கள் என்ன செய்தி என்று கேட்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் மனதை தொட்ட பாடல் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் மனதை தூவி வாழ்த்து தெரிவிக்கிறார். இயக்குனர் அவர்கள் செந்தூர் முருகன் கோவிலில் அது ரகசியம் என்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தையும் தந்த எங்கள் பாசமிகு ஆர்ஜே விஜய அரசகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி நன்றி. அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் நடக்கட்டும் எதுக்கு வடிவேலை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் சாங் என்றும் பாடலை கேட்டு கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியில் இருந்து சிபிஆர் அவர்கள் கற்பூர ஆராதனை காட்டி பாடலுக்கு மறுபடியும் கற்பூர ஆராதனை ரொம்ப நன்றிங்கோ பாடலை தந்ததுக்கு என்று கூறுகிறார். நன்றி என்கிறார் சிறப்பு நன்றி நன்றி. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் வாருங்கள் வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகான நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்க அரங்கத்தில் அழகான தமிழ் உச்சரிப்பு குரலில் பேசி நிகழ்ச்சியை வழங்க நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பு நன்றி அண்ணே. இயக்குனர் அவர்கள் காட்டில் ஒரு காடைக்கு கண்ணி வச்ச ஐயா அவர்களுக்கு கண்ணி சிக்கிச்ச ஐயா
1: அது அவங்கள தான் கேட்கணும்.
0: அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் ஏனிப்படிகள் பாடல் ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினப்பு இங்கே என்னத்த கண்டியோ இந்த சீரிப்பு என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று அவர்களுக்குள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாடல் மிக அருமை என்று. அடுத்த பாடல் டேக்அப் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், இனிமையான இசை தந்தவுலத்திற்கு நன்றி என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டது மிக நன்றி. மேலும் இப்பாடல் எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு அழகு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், சூப்பர் ஆஹா அருமை என்றும், இயக்குனர் அவர்கள் கொஞ்சம் சவுண்டு வைங்களேன், நான் வச்சுக்கிட்டா வஞ்சனப்படுறேன், அவ்வளோதான் வருது, நான் என்ன செய்ய. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பாரதி பாடல் கேளடா மானிட வாக்கீழோர் மேலோர் இல்லை என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராகுட்டி சோலைச்சேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

பாரதி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாரதியார் பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்த அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, இவர்களுக்காக பாடலை கேட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து செல்வம் செல்வி அவர்களுக்காக பாடல்.

திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர்கொத்தோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை எங்களுக்காக வழங்கிய ஆர்ஜே விஜி மேம் அரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி என்று கூறியிருக்கிறார். சிறப்பு, நன்றி. ஆஹா ஆஹா, செம்ம பாடல். எங்களுக்காகவும் பாடலை கேட்டதற்கு நன்றி. சோலசேரி விதுராக்குட்டி, விதுராக்குட்டி அவங்க பதிவு போட்டிருக்காங்க. பாடல் வேற லெவல் என்றும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை, சரியான பாடல் என்றும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியிருக்கிறார். எதுக்கோ உத்து பார்க்குறாங்க பூனை வடிவில். பூனைன்னா அவங்களே திட்டுவாங்க. இப்போ பூனையாக தான் போடுறாங்க என்னன்னு தெரில. பூனையை போட்டு மகேஷை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏதோ பூனை கீழே விழுந்துருச்சு எதுக்குன்னு தெரியல. சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் இனிது, நன்றி என்றும் கைத்தட்டி பாராட்டி கொண்டிருக்கிறார். அழகான பாடல் என்றும் மிக அருமை என்றும் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அருமை, சிறப்பு மிக சிறப்பு என்றும் செல்வம் செல்வி அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து வாழ்த்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. அனிட்டன்ஜோ, தங்கை விதுராக்குட்டி, சோலைசேரி, நன்றி. இயக்குனர் அவர்கள், பாடலை இந்த மானிடனும் கேட்டான் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். சிறப்பு, மனதை தொட்ட பாடல் என்றும் கிரேட் என்றும் பாடலை பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் ரெட்டை ஜடை வயசு, பாடல் காஞ்சிப்பட்டு சேலை கட்டி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

ரெட்டை ஜடை வயசு திரைப்படத்திலிருந்து அழகான உற்சாகமான செமசாங் அது. ஹரிஹரன் குரலில் பாடல் மிக சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறுகிறார். நன்றி நன்றி. அறிவிப்பாளர் அவர்கள் அட்டகாசம் என்று விசிலடித்து பாராட்டியிருக்கிறார் பாடலை. தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா அருமை இனிமை பாடல் மிக அருமை என்றும் அற்புதம் என்றும் அஜித்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அஜித் வணங்கியபடி சூப்பர்ப் என்றும் பாடல் பாடல் இனிது நன்றி என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்ப் என்றும் கோவையிலிருந்து காயத்ரி மேம் காஞ்சிப்பட்டு சேலை கட்டி பாடல் அருமையாக உள்ளது என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வணக்கம். தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர்ப் என்றும் அருமையான பாடல் என்றும் அஜித்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். வணங்கியபடி இருக்கை குப்பி வணங்கியபடி சிறப்பு மகிழ்ச்சி என்றும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் கவிஞர் வாசன் அவர்களின் பாடல் வரிகள் அருமை அழகான பாடல் கேட்கவே ஆனந்தம் தேவா அவர்களின் இசை அருமை அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவியை நனைய வைத்த நமது வெற்றி அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைசேரி ஆ விஜயரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான ஒளித்தரம் செம்ம என்று பாடலை பாராட்டியிருக்கிறார். சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ராவணன் பாடல் கல்வரே கல்வரே என்ற பாடலை பாடியவர் ஸ்ரேயா கௌசல். இசையமைப்பு ஏஆர் ரகுமான். பாடலுக்கு வரிகள் வைரமுத்து விருப்பம் செல்வம் செல்வி. இப்பாடலை எங்களுக்கு வழங்கும் பாசமிகு விஜய் அரசகுமாரன் இவர்களுக்காக பாடல் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி நன்றி அண்ணே செல்வண்ணே. பாடல் இதுவரை

ராவணன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது ஸ்ரேயா கௌசல் அவர்கள் குரலில். ஐஸ்வர்யா ராய் அழகான நடனம், செம்மையாக இருக்கும், டான்ஸ் சூப்பராக இருக்கும். விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி மற்றும் இப்பாடலை எங்களுக்காக வழங்கும் பாசமிகு விஜய் அரசகுமாரன் அவர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணே எனக்கும் கேட்டதுக்கு.

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை வழங்கிய சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்ய அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி என்று கூறுகிறார். சிறப்பு நன்றி, நன்றி. அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு எக்ஸலண்ட் என்றும் பாடலை கேட்டவருக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். சிறப்பு. கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் செல்வம் செல்வி அவர்கள் தேர்வு பாடல் மிகவும் அருமை, கேட்க கேட்க ஆனந்தம் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி, இதம் இனிமையான இதமான பாடல் என்றும் தீபா குமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி பாடல் சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் செல்வி அவர்களை கொள்ளையடித்த கல்வர் பாடல் அருமை சூப்பர் என்றும் கூறி கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் பாடலை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் யமுனை ஆற்றிலே படம் தளபதி, விருப்பம் அகிலா ஸ்ரீதர் இவர்களுக்காக பாடலிடும்.

தளபதி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை, கேட்கவே ஆனந்தமா இருக்கு, பாடல் மிகவும் அருமை என்றும். இயக்குனர் அவர்கள், தமிழ்நாட்டில் எத்தனை தளபதி தானோ என்று கேட்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், பாடல் மிகவும் அழகு, சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் செல்வம், சிறப்பு. இயக்குனர் அவர்கள், பாடல் சூப்பர், இனிமையான இதமான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். கோவையிலிருந்து காயத்ரி மேம், அழகான இனிமையான பாடல் என்றும். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும். தீபா குமார் அவர்கள், பாடல் சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும் தெரிவிக்கிறார், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சவாலே சமாளி பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலசிரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், ரெட்டியார்பட்டி தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, செல்வி ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

0: சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபா குமார், அசோக்குமார் பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி எண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.
1: Thank you.

தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் அருமையான பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் யமுனை ஆற்றிற்கு யார் யார் சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். தேன்மொழி முருகன் அதற்கு எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது என்கிறார். தெரிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்கு. பாடலை கேட்டு நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் நிலவை பார்த்து வானம் சொன்னது பாடல் கேட்க அருமையாக உள்ளது சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் மிக்க மகிழ்ச்சி என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் தெரிஞ்சாலும் போக முடியாது யமுனை ஆத்த பார்க்க. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், சிறப்பு மிக சிறப்பு என்றும், அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். அழகாக ஹைஃபையும் கொடுக்கிறார், மிகவும் அருமை என்று. இயக்குனர் அவர்கள் தந்தை தன்னையே தாய் தோடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே வரிகள் சிறப்பு என்று, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் மிகவும் சிறப்பான பாடல் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். தேன் அடைய கட் பண்ண மாதிரி சிறப்பு தேனா அது. இயக்குனர் அவர்கள் தொடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, ஏன் தொட்டீங்க? தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை அருமை என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், செம என்று ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹார்ட்டில் அப்படியே ஒரு ஃப்ளவர் குத்திக்கிட்டு நிற்கிது. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டமா என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு இயக்குனர் அவர்கள். மதுரை மாட்டு தவணை அழகர் அவர்கள் சவாலே சமாளி படப்பாடல் அழகான பழைய பொக்கிஷம் எவர்கிரீன் பாடல் அருமை, அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நே. தேன்மொழி முருகன் அவர்கள் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் என்றாங்க. சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் செம்பருத்தி பாடல் நடந்தால் இரண்டடி என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்ஸ் ஷா இவர்களுக்காக பாடல் இது.

செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபியின் வாய்ஸில். சிறப்பு விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார் பெட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள், தேன்மொழி முருகன், அசோக் குமார், அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா. வடநாட்டு பேர்லாம் இங்கே தான் இருக்கு, அலெக்ஸ் ஷாவா. இவர்களுக்காக பாடல். அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அருமையான பாடல் என்று மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், தத்துவ பாடல் அருமை என்றும், அடிதூள் சூப்பர்ப் என்றும், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கோவையிலிருந்து காயத்ரி மேம் அழகான கருத்துள்ள பாடல், பாடல் தேர்வு சூப்பர் என்று வாழ்த்தியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், கோல்டு காயினை பரிசாக கொடுத்துருக்காங்க, அருமை என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறாருங்க. கேட்டேன், ரசித்தேன், மகிழ்ச்சி, நன்றி என்றும் தீபா குமார் அவர்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று ஒரு தட்டு நிறைய லட்டை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி, நன்றி. எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல என்று கூறியிருக்கிறார். சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனை துளி. எல்லா நிலவரங்களுக்கும் கலவரம் ஒன்றே தீர்வு கிடையாது. இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி என்று பதிவிட்டிருக்கிறார். சிறப்பு. அடுத்ததாக படம் புதிய பயணம் பாடல் நீலவானம் கருத்திருக்கு. இசை பயணத்துடன் மதுரை மாட்டுத்தாவை

புதிய பயணம் திரைப்படத்திலிருந்து அழகான உற்சாகமான பாடல் சிறப்பு அழகாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக பாடல். தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் புதிய பயணம் படப்பாடல் அருமை அழகு அழகான துள்ளல் இசைப்பாடல் அழகான பாடலை அழகாக இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமக்கு கொடுத்த அழகு பார்த்து நமது வெற்றி அறிவிப்பாளர் சோலைச்சேரி சகோதரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கூமா கிருஷ்ணன், அழகான பாடலுக்கு இசையை அழகாக கொடுத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன், அழகான பாடலே அழகாக நம்ம சுவையோரும் பாடி சென்றவர்கள் தீபன் சக்கரவர்த்தியுடன் உமாரமணன். இந்த படம் 1982 இயக்குனர் முருகன்.

ராஜ் இயக்கத்தில் நடிகர் திலீப் உடன் விஜயகீதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் திருப்பூரில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தியேட்டர் அலங்கார் டீலக்ஸ் தியேட்டர்களில் 76 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். சிறப்பு இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி என்றும், கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள் இதுவரை கேட்டிராத பாடல், சகோதரரின் பாடலை பற்றிய விளக்கங்கள் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சுறுசுறுப்பான பாடல், அரிதான பாடலும் கூட, பாடலை தேர்வு செய்த சகோதரர் அழகருக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், காயத்ரி மேம் ஆமாம் அரிய பாடலும் கூட, அழகர் அவர்கள் அழகான ஒலிதரத்தில் பாடல் செம, நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரிக்கு, நன்றி, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் கோயில் புறா படத்திலிருந்து வேதம் நீ இனிய நாதம் நீ எனும் பாடல் இதோ வருகிறது.

பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டையொலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ, தண்டையொலிஜதி தருமோ கமலபாதம் சதி.

கோவில் புறா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல் மிக சிறப்பு. பாடல் மிக அருமை, வேற லெவல் என்று அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று கேஜே யேசுதாஸை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி சூப்பர் சாங் என்றும் கோவிலிருந்து காயத்ரி மேம் என் விருப்ப பாடலை அழகாக ஒலித்தரத்தில் வழங்கிய விஜி சகோதரிக்கும் சபரி வானொலிக்கும் மிகவும் நன்றி என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. பாடலை ரசித்து பதிவிட்டு கொண்டிருக்கும் சபரி சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி என்றும் இயக்குனர் அவர்கள் வேதம் நீ இனிய நாதம் நீ பாடல் அருமை சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு எக்ஸலண்ட் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும் பாடல் இனிது நன்றி என்றும் அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் பாடலை கேட்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கடைசி பாட்டை போடுங்கன்னாரு, ஆனால் அவர் வந்து தெரியல, நான் போட்டுடுறேன் பாட்டை. படம் தூத்துக்குடி பாடல் கருவாப்பையா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கொடுங்கள் பாடல் இதோ.

தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில்.

இயக்குனர் அவர்கள், அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் பாடலை கேட்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அங்கதான் போயிருப்பார் என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அருமையான பாடல் என்றும், பாடல் இனிது நன்றி என்றும். இயக்குனர் அவர்கள், கருவாப்பையா கருவப்பையா பாடல் பாடல் செம சூப்பர் சிறப்பு என்று கைதட்டி பாராட்டியிருக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர்பு என்றும், இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், கனகம்பாக்கம் சரவணன் அவர்கள் நிகழ்ச்சியில் ஒலித்த அனைத்து பாடல்களும் அருமை, நிறைவு பாடலும் அருமை, நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் வடிவேலை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அருமை என்றும் தம்சப் காட்டியிருக்கிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள் எங்கே போயிருப்பாருன்னு சொன்னாரு, எங்கன்னா அது தூத்துக்குடிக்கு போயிருப்பாராம் சிறப்பு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:28. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இயக்குனர் சபரி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.